மரணம் அனுச சூரிய ரணி அந்தருக்கே உட்டோ ஷேரோ கஜ்ஜியே துஷமன் சரி சடுக்கே உட்டோ